ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் ஷைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் வேதசாரா, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. வேதசார சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் பத்மபுராணாந்தர்கதம். தியானம். கைலாசாத்ரிநிபம் சசாங்க கலயா ஸ்புரஜடாமண்டலம் நாசாலோகன தத்பரம் த்ரிநயனம் வீராசனாத்யாசிதம் முத்ராடங்க குரங்க ஜானு விலசத் பாஹும் பிரசன்னானனம் கக்ஷ்யா பத்த புஜங்கமம் முனிவ்ருதம் வந்தே மகேஷம் பரம் சுத்தஸ்பட்டிக சங்காஷம் த்ரிநேத்ரம் சேந்துசேகரம் பஞ்சவக்த்ரம் மஹாபாஹும் தசபாஹு சமன்விதம் பஸ்மோத்தூளித சர்வாங்கம் நாகாபரண பூஷிதம் பரிபூர்ணம் பரானந்தம் பரம் ஜோதிஃ பராத் பரம் பராசக்த்யாஸ்ரியா சார்த்தம் பரமானந்த விக்ரஹம் சூரியகோட்டி பிரதீகாஷம் சந்திரகோட்டி சுஷீதலம்

ஆஞ்சபஞ்சவத்வாந்தே பிரம்மாயமான சகசிரம் கிரந்தாலே பிரம்மக்ஷத்ரே ஏவந்தாலே அபிக்கிரேந்திரபோதசத்யஞ்சர்ஜர்யமானம் வாரே அபிஜித்யே சத்வாரத்ய சமுக்ஷந்தே ஆர்ஜயமேனம் சதசர்ஜோ.

அத்யனப்பவித்ரேண விசர்ஷணிஹி யஃப் போதா சபூநாது மா உபாப்யாந்தேவ சவிதஃ பவித்ரே.

பிதரஸ் சோம பூர்வே கர்மாணி ஜக்ருஃப் பாவமானதீராஹ வன்மன்னவாத பரிதீர போர்ணு வீரேபிரஸ்வைர் மகவா பவானே சோம பிதிருபி சம்விதானோ நுத்யாவா பிருத்திவீ ஆதாதந்தா தஸ்மை த இந்தோ ஹவிஷா விதேம வயக்ஸ்யாமபதாயோரயீணாம் வர்ஹீஷத பிதர ஊத்யர்வாகிமாவோ ஹவ்யாஜாக்ருமாதிஷத்வம் த ஆகதா வா சாஷந்தா மேநாதா நஷ்யோராரபோதாதாத உபாஹூதா பிதர சோம்யாசோ வர்ஹிஷ்யேஷு நிதிஷு பிரியேஷு த ஆகாமந்து த இஹ்ருவன்வதிப்ருவன் துதேவன்வஸ்மான் ஆஹம் பித்ரோன்சு விதத்ரா அவித்சின பாதஞ்ச விக்ரமாணஞ்ச விஷ்ணோ வர்ஹிஷதோயே ஸ்வதயா சுதஸ்ய பஜந்த பித்வஸ்த இஹாகாமிஷ்டாஹ அக்னிஷ்வாத்தா பிதர ஏஹ கச்சத சதஸ் சதஸ் சதத சுப்ரணீதய அத்தா ஹவீக்ஞே ஷிப்ரயாதானி வர்ஹிஷ்யதா ரயிக்ஞே சர்வா வீரந்ததாதனா ஆயந்து நஃ பிதர சோம்யாசோ அக்னிஷ்வாத்தா பதிபிர் தேவயானை அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்தோதிப்ருவந்து தேவந்த்வஸ்மான் யே அக்னிஷ்வாத்தா யே அனக்னிஷ்வாத்தா மத்யே திவஸ்வதயா மாதயந்தே தேப்யஸ்வராலசூ நீதிமேதாய்யாதா வசந்தன்வங் கல்பயாதி அக்னிஷ்வாத்தான்ருதுமதோ ஹவாமஹே நாராஷக்ஞேசே சோமபீதய ஆஷுஹு தேனோ விப்ராஆசஸ்ஸுஹவா பவந்து வயக்ஸ்யா மபதாயோரயீணாம் ஆத்யாஜானோ தக்ஷிணதோ நிஷத்யேமை யஜ்ஞமபிக்ருணீத விஷ்வே மாஹிக்ஞேசிஷ்ட பிதரஹ்கேன.

ஜனனேந்திரியம் கர்ப்போ ஜராயுணாவிருத உல்பஞ்சாதி ஜன்மானா ரிதேனா சத்யமிந்திரியம் விபானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் பயோமிருதம் மது.

ஜானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் வயோமிருதம் மது வேதேன ரூபே வ்யாபிவத் சுதா சுதௌ ப்ரஜாபாதிஹி ரிதேனா சத்யமிந்திரியம் விபானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் வயோமிருதம் மது திருஷ்ட்வா பாரிஸ்ருதோரசக்ஞே சுக்ரேனா சுக்ரம் வ்யாபிவத் பயஸ் சோமம் ப்ரஜாபாதிஹி ரிதேனா சத்யமிந்திரியம் விபானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் வயோமிருதம் மது.

0: அந்தஹ
1: ராசிர்வ்யக்த சததார உத்ஸோ துஹேன கும்பி ஸ்வதாம் பிதுருப்யாஹ முகக்னே சதஸ்ய சிர இத்ஸதே.

இந்தூ க்ஷத்ரஸ்ய நாபீரசி க்ஷத்ரஸ்ய யோனீரசி மாத்வா ஆஹிக்யேசீன் மாமா ஆஹிக்யேசீஹ நிஷாசாத த்ருதவ்ராதோ வருணஃ பஸ்த்யாஸ்வ சாம்ராஜ்யாய சுக்ரதுஃ மிருத்யோஃ பாஹி வித்யோத்பாஹி தேவஸ்ய த்வா ஸவிதுஃ ப்ராஸவேஷ்வினோர் பாஹுப்யாம் பூஷ்ணோ ஹஸ்தாப்யாம் அஸ்வினோர்பைஷஜ்யேன தேஜாஸே ப்ரஹ்மவர்ச்சசாயாபிஷிஞ்சாமி.

0: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நாடு நலம்பெற நல்லோர்கள் வாழ நல்ல மழை பொழிய திருவம்பாவை பாடப்படும். இங்கே எல்லா வளமும் அடைய வேண்டும் என்றால் அடியார்களுடைய நினைவு தியானமானது நமக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். திருவம்பாவையிலே அடியார்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலாக 17வது பாடல், செங்கடவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா, கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கட்கு அறமுதை, நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புனல் வாய்ந்த ஆடேலோர் எம்பாவா என்று பார்க்கிறோம். இதுல ஒரு அற்புதமான சரித்திரம், ஒரு நயன்மார்ங்கிறத ஒரு சரித்திரம், சிறிய சரித்திரம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முன்பாக சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன், யோசித்து பாருங்கள். இது வந்து அதை நம்ம அந்த கருத்துக்கு போவதற்கு முன்னாடி சிறு கருத்துக்கள். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் பாலதா என்று சொல்லும்படியாக, இந்த இறைவன் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய இன்பம் தேவ இன்பத்தை விட, அதாவது பூர் புவ சுவ மகோ தபோ ஜனலோகம் சத்தியலோகம் என்றெல்லாம் சொல்லும்படியாக, அதுக்கு மேல வைகுந்தம் என்று இந்த ஏழு சொல்வாங்க. இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய நமக்கு அடுத்தது புவர்லோகம், அடுத்தது ஸ்வர்கலோகம் என்று சொல்லக்கூடியதாக தேவர்கள் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் மகோலோகம் தபோலோகம் ஜனோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் இருக்கக்கூடிய இருப்பிடம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய வைகுண்டம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இத்தனை இன்பங்களும் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதற்கு ஈடுகட்ட முடியாததாக ஒப்பிட முடியாததாக இருக்கிறது. அதை இறைவன் நமக்கு கொடுத்தார், இதுதான் முக்கியமானது. இதை அடுத்தது அந்த மேலே இருக்கக்கூடிய இன்பங்களை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடியதாக பார்க்கும் பொழுது செங்கணவன், செங்கண் அவன் என்பதுதான் இங்கே நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். செங்கணவன் அதான் செம்மையான கணவன், அதான் இல்லறம் என்று சொல்லக்கூடிய தன்மை. இல்லறம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவர்களுடைய சிற்றின்பத்தை விட, திசைமுகன் அங்கெங்கே எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள்

0: நம்முடைய எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடிய உறவினர்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை விட தேவர்கள் என்று சொல்லும்படியாக நம்மாலே நம்மை உயர்த்தக்கூடியதாக நம்மை இந்த உலகத்திலே நம்முடைய அப்பா இவர்தான் நம்ம அப்படி பெருமைப்படுத்தினா பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய தன்மை, உறவு நட்பு என்று சொல்லக்கூடிய தன்மை, நம்முடைய மக்கள் கொடுக்கக்கூடிய இன்பம், இவற்றையெல்லாம் தாண்டியது இறைவனுடைய இன்பம். நான் வந்து மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இன்பத்தை பத்தியே நான் சொல்லல. இங்கே இறைவனை பூஜிப்பலும் தொழுவதும் கூட இவற்றை எல்லாவற்றையும் விட தாண்டியது. அடியவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், செய்து காண்பித்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை விட இறை இன்பம் பெரியது என்று காரைக்காலமே கணவன் வணங்கிய பொழுது அவ்வளவுதான், துறந்தேன் இவ்வுடலை எனக்கு என்பு யாக்கை வேண்டும் என்று சொன்னார். செங்கணவன் பால் அந்த தன்மையை விட இது உயர்ந்ததாக இருக்கிறது. திசை முகன் பால் உறவினர்கள் இயற்பகை நாயனார் சொல்லும்போது தன்னுடைய உறவினர்களை எல்லாம் வெட்டி கொன்றார் என்று பார்த்திருக்கலாம். கொட்புலி நாயனார் என்று சொல்லும்படியாக தன்னுடைய சிறு குழந்தையும் கூட இறை தன்மையிலே தீங்கு புரிந்தது என்பதாக அவர்களை வெட்டினார் என்று சொல்லக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். தேவர்கள் வார் என்று இவை நம்முடைய மக்கள் என்று சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டாலும் கூட தங்கள் மக்களையும் விஞ்சியதாக இருக்கக்கூடிய சிவனடியார் தொண்டு என்று பலவிதமான சரித்திரங்கள் உண்டு. அடியார்களுடைய அந்த இயற்கை தன்மையாக இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கிறது. இன்னொரு விதமாக சொல்ல முடியும், செங்கணவன் பால் இந்த இல்லறம் என்று சொல்லும் பொழுது இங்கே அன்பு என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது சுந்தரருக்கு ஒப்பிட்டு காட்டப்படும். இறைவனை இந்த உலகத்துல ஆனந்தமாக ஒரு கல்யாணத்தை தடுத்த ரெண்டு கல்யாணத்துல இருந்து இரண்டு கல்யாண திருமணமும் புரிந்து கொண்டு இறைவனை பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொண்டாரே அவருடைய தன்மை. திசைமுகன் பால் என்று சொல்லும் பொழுது திசைமுகன் எப்பொழுது பார்த்தாலும் நான்கு திக்குகளையும் வேதங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறான், படிப்புகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படி அந்த படிப்பானது நம்மை பிற சமய கடலுக்குள்ளே ஆழ்த்தலாம், அல்லது சைவ சமய நெறியிலே இருந்து பிறந்து வேற சமய நெறிகளை பற்றி சொல்லலாம். படிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வித்தை இந்த ஞானம் இருக்கிறதே உலகத்து ஞானம் நம்மை குழப்பலாம். அப்படி குழம்பி மீண்டும் தெளிந்து வந்த அப்பர் பெருமானை இது சுட்டிக்காட்டுவதாக செங்கணவன் பால் திசைமுகன் பால் பிறகு தேவர்கள் பால் தேவர்கள் என்று சொல்லக்கூடியதாக ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய அந்த போகம் இருக்கிறதே தேவன் என்று சொன்னால் ஜோதிஷோடு இருக்கப்பட்டவர்கள் திவு என்று சொல்லக்கூடிய அந்த வடமொழிக்கு ஒளி என்று பொருந்தும். இந்த ஒளியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த யோகம் இருக்கிறது அந்த திருமூலர் தான் ஒருவனுக்கு அல்லாது உலகமெல்லாம் பயன்பெற 3000 திருப்பாடல்கள் பாடியதைப் போலவே இந்த ஆனந்தம் தனி ஒரு ஆனந்தம் அல்ல, ஹடயோகம் அல்ல, அதற்கு மேலே இறைவனை நினைந்த யோகம் என்று சொல்லும்படியாக செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாலதா என்று இதையும் தாண்டிய வேறு எவை இருந்தாலும் இந்த உலகத்து இன்பம் மறு உலகத்து இன்பம் இவற்றையெல்லாம் தாண்டியதாக இருக்கக்கூடியது இறைவனுடைய பேரின்பமாக இருக்கிறது. அந்த இன்பம் நம் பாலதாக கொங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இன்பம் வர வேண்டும் என்றால் நம்ம முதலே பார்த்தோம் நேற்றைக்கு முந்தைய நாள் பார்க்கும் பொழுதும் எனக்கு வயிற்றுல அஜீரணம், அதே உதாரணம் தான் நான் சொல்லுகிறேன், வயிற்றுல அஜீரணம் என்னால சாப்பிட முடியாது, நான் சாப்பிட வேண்டும் என்றால் எனக்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது, உடம்பு சுவஸ்தமாக இருக்க வேண்டும், முதல்ல இந்த பிணி போக வேண்டும், இந்த பிணி போன பிற்பாடு சாப்பாடு எனக்கு கொடுக்கணும். அதனால தான் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோது, கோதுனா குற்றங்கள், கோது ஆட்டி கோ அந்த குற்றங்களை அகற்றி நம்முடைய குற்றங்களை அகற்றின பிறகு இதுல மூன்று விஷயம், கோது ஆட்டி நமக்கு இன்பம் வர வேண்டும் என்றால் இன்பம் நம் பாலதாக வேண்டும் என்றால் ஒன்று நம்முடைய குற்றங்கள் அகல வேண்டும், இரண்டாவது நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி, இல்லம்னா எது நம்முடைய வீடு மட்டுமல்ல இந்த உலகம் மட்டுமல்ல நம்முடைய மனத்திலே இறைவன் வர வேண்டும். நம்ம பல பேர் கோயிலுக்கு போகிறோம், நான் சொல்லுகிறேன்னு மற்றவங்களை பத்தி சொல்லுவோம், நம்ம கோயிலுக்கு நான் போறேன், போகும் பொழுது எனக்கு இறைவன் வந்து விடுகிறான் நான் மனத்துக்குள்ள, பல சமயங்கள்ல அந்த இறை நினைவு வராமல் இருக்கலாம், வருவது கிடையாது. இப்போ என் மனத்திற்குள்ளே இறை நினைவு வர வேண்டும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இதுதான் இந்த உடம்பு இருக்கிறதே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லும்படியாக என்னுடைய மனத்திற்குள்ளே உடலுக்குள்ளே இறைவன் ஏற வேண்டும், இறைவன் வந்து அமர வேண்டும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன தர வேண்டும், இந்த ஆனந்தத்திற்கு என்ன முக்கியமான காரணம் உண்டு, செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை, என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஆனந்தம் வருகிறது, என்ன ஆனந்தம், இறைவனுடைய திருவடி பேரு ஆனந்தம், இறைவனுடைய திருவடி என்னுடைய மனத்திலே சிந்தையிலே வாக்கிலே உடலிலே அகலாது இருக்க வேண்டும். என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க இதை பார்க்க போகிறோம். என்ன இறைவனே, இறைவனுடைய அந்த திருவடிகளை தவிர என்னுடைய மனம் வேறொன்றே நினைக்க கூடாது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தணிக்க தலைக்கணிந்து, தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று, கண்காள் காண்மீன்களோ முக்கே நீ முரலா என்றெல்லாம் அங்க மாலையில் அப்பர் பெருமான் பாடுவார். அங்க மட்டுமல்ல, மனம் மொழி எல்லாம் கூட அந்த ஆன்மாவும் சேர்ந்து இறைவன் இறைவன் இறைவன் என்று அவனுடைய திருப்பாத கமலங்களையே சேர்ந்திருக்க வேண்டும். அப்போ என்னாக வேண்டும், அந்த இன்பம் வர வேண்டும் என்றால் இறைவனுடைய திருப்பாதங்கள் மட்டுமே நமக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். அந்த திருப்பாதங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் நம்முடைய மனத்திற்குள்ளே எழுந்தருள வேண்டும். எழுந்தருள வேண்டும் என்றால் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். இந்த குற்றங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்வு சதமல்ல, இங்கு இருக்கக்கூடிய சங்கடவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்றும் என்று சொல்லும்படியாக இந்த இன்பம் அடைவதற்கு இந்த இல்லறத்தையும் விட, படிப்புகள் முதலிய மாயையையும் விட, அல்லது இந்த ஞானம் என்று யோகம் என்று சொல்லக்கூடிய ஹடயோகம் இந்த மற்றவையெல்லாம் விட, அவற்றை தாண்டி இறைவனே பரம கருணாநிதி தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக என்று சொல்லும்படியாக அவை உதவி செய்யாது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் வர வேண்டும். இதுல ரெண்டு அழகான ஒன்று உண்டு. ஒன்று, இந்த இன்பம் என்பது என்ன தெரியுமா? இன்பம் என்பது அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடிதான் இன்பம். அங்க பொற்பாதம் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை தந்த அருளுகிறான்னா என்ன செய்தான்? இன்பம் நம் பாலதா, இன்பம் நம் பாலதாக வருகிறதுனா எப்படி கொடுத்தான்? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அவனுடைய திருவடிதான் பரம ஆனந்தம். தேனேமலரும் திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு மேல எதுவுமே கிடையாது, அவனுடைய பொற்பாதமே ஆனந்தமாக இருக்கிறது. சரி, பொற்பாதம் எனக்கு வரணும்னா அந்த ஆனந்தத்தை விட இன்னொரு ஆனந்தம் உண்டு. இது எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை பாடுவதே பெரியது. பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பாடி பங்கைய பூம்புரல் என்று இந்த உலகம் என்கின்ற பங்கைய பூம்புரல் இருக்கின்றதே, அடியார்களாகின்ற தாமரை மலர்ந்திருக்கிறது, இந்த பூம்புரல் என்று சொல்லக்கூடிய உலகம் இருக்கிறது, இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவதே இன்பம். குனித்த பிரபும் கொவ்வை செவ்வாயில் குனியும் குமிழ் செருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த ரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதபடியாக நமக்கு கொடுத்தார். ஒன்று. இரண்டாவது, இந்த எம்பெருமான் எப்படி வருகிறான்? கொங்குன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, அம்பிகையோடு வருகிறான். பெரிய புராணத்தில் எங்கே பார்த்தாலும் கடவுள் மன்னன் அப்ப என்ன பண்ணிருக்கலாம், சிவபெருமான் ஒற்றையாக போயிருக்கலாம், ஆனால் அருள் செய்யும் போது அம்பிகையோடு அருள் செய்கிறார். சுந்தரரை தடுத்தாட்கொண்டார். அப்போ மாதொடு உம்பரின் விடைமேல் தோன்றி என்று சேர்க்கிறார் பெருமான் பாடுவார். தடுத்தாட்கொண்ட பொழுது கிழவேதியராக வந்தார், ஆனால் அருள் செய்யும் பொழுது அவருக்கு இடபாருடராக மாதொடு உம்பரின் விடைமேல் ஏறி என்று பார்வதி பரமேஸ்வரனாக தோன்றினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு விடை மேலே பார்வதி பரமேஸ்வரனாக வந்து தோறுகின்றார். அதனால்தான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொறிபூசி என் உள்ளங் கவர்களின் என்று பாடுவார். அது மட்டும் கிடையாது, அடுத்தது பாருங்க, எடுத்தவுடன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் திருநீலகண்டர் அவருக்கு அருள் செய்யும் போது துண்ணிய விசும்பினூடு துணையுடன் விடைமேல் கண்டார் என்று துணையுடன் விடைமேல் கண்டார்னார். அடுத்தது இயற்பகை நாயனார்னார், பொன்றிகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொலிந்ததென்ன தன் துணையுடனே வானில் தலைவனே விடைமேல் கண்டார்னார். ரெண்டு பேருக்கு மேல. அடுத்தது இளையான்குடிமார நாயனார், சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலார் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி என்று அம்பிகையோடு ஒருவர். அடுத்து சொல்லலாம், மெய்ப்பொருள் நாயனாருக்கு தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முந்தம்மை கண்டவாறு எதிரே நின்று என்று பாடுவார். இப்போ இத்தனை பேருக்கு என்ன செய்கிறார்? அம்பிகையோடு காட்சி கொடுக்கிறார். இது இரண்டாவது கருத்து. பல அடியார்களை இங்கே பார்க்க முடியும், இதெல்லாம் பொருத்தமாக பார்க்க முடியும். இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசி அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானே. ஒரு சின்ன சரித்திரம் பார்க்கலாம். இது மாதிரி உலகத்தில் எந்த சரித்திரத்தையும் பார்க்க முடியாது. நான் வந்து இதை பேசுகின்றேன் என்கின்ற காரணத்துக்காக நான் சொல்லலை, இதை யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமான அப்பேற்பட்ட ஆச்சரியம்.
1: எங்கு எந்த புராணத்திலேயாவது, எந்த வேத இதிகாசங்களிலேயாவது, எந்த உலக மதங்களிலேயாவது இப்படிப்பட்ட சரித்திரம் இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்கள். நான் சவாலே விட முடியும். சைவ சமயத்தை பேசுவதற்கான அன்பின் சொல்லுகிறேன், இதை பேசுவதற்காக, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, இதுக்கு ஆதரவாக நான் இதை சொல்லல. இந்த சரித்திரத்தை விட இறைவன் எளியவன் என்று சொல்லக்கூடிய சரித்திரம் எப்படி சொல்ல முடியும்? என்ன சரித்திரம்? அருணகிரிநாதர் பாடுவாரே, பறவை மனை மீதில் என்று ஒருபொருளது தூதி சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா என்று பாடுவார். தன்னுடைய அடியவர்க்காக, அவனுடைய மனைவியினுடைய அடியவர் மனைவியினுடைய ஊடல் தீர்க்க இறைவன் தன்னுடைய திருப்பாதங்கள் இந்த மண்ணிலே தவிழும்படியாக, மண்ணிலே தோயும்படியாக நடந்து சென்றான் என்று சொன்னால், அவனுடைய எளிமைக்கும் கருணைக்கும் இப்பேற்பட்ட அதிசயமான தன்மைக்கும் சைவ சமயத்தை விட, திருத்தொண்டர் புராணத்தை விட வேற எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் உங்களால் பார்க்க முடியுமா? பறவை அங்கே சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டு திரும்ப வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் மணந்தார் என்று கேட்டு கோபுற்றார், வரக்கூடாது, வந்தா என் உயிர் போகும், நான் உயிர் துறப்பேன் என்று பறவை நாச்சியார் கோபம் கொள்ளுகிறார். பேரூரும் பறவை மனை புணக்கிற என் பெருமானை, வள்ளலார் பெருமான் பாடுவார், என் பெருமானை ஊரூரும் பல புகழ ஓரிரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தார் அரூர நின் பெருமை அயன்வாலும் அளப்பரிதே என்று வள்ளலார் பெருமான் பாடுவாரே. அது மாதிரி அந்த பறவை மனைக்கு பறவை அவள் கோபம் கொண்டிருக்கிறாள், எனக்காக அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சுந்தரர் வேண்ட அடியார் இடுக்கண் தெரியாதார் தொண்டர்தாம் காணும் படியாய் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படிதோயே என்று சொல்வார். படின நிலம், இந்த நிலத்திலே தன்னுடைய திருவடிகள், யாருடைய திருவடிகள்? நான்முகனும் காணா மலரடி மாலரியா, நான்முகனும் காணா மலரடி என்று சொல்லும்படி ஆண்முகன் முதலா வானவர் தொழுதட ஈரடியாலே மூல கடந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநடு மாலன்று அடிமுடி அறி அடியும் ஆதரவரனில் கடிமுரன் ஏனமாகி ஏழ்கடல் உருவ இழந்து வெண்ணைத்து மூடி முதல்வ சிகசிக என்று வலுத்தையும் காணா மலரடி அணைகள். எப்பேற்பட்ட திருவடிகள்! அந்த திருவடிகள் தாம் காணும்படியாய், தொண்டர்தாம் காணும்படியாய் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படித்தோயே. இந்த நிலத்திலே திருவாரூர் எப்பேற்பட்ட புண்ணிய பூமி, நினைச்சு பாருங்க. இந்த நிலத்திலே தோன்றும்படியாக போனாராம். அண்டவர் வாழ கருணையினால் ஆலகாலம் அமுதாக உண்ட நீல கோலமிடற்றொருவர் இருவர்க்கு அறிவறியார் வண்டுவாழும் மலர்கூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி தொண்டனார்தம் துயர் நீக்க தூதனாராய் எழுந்தருள. அங்கே திருவாரூர் திருக்கோயிலே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருடைய வேடத்திலே செல்லுகிறாராம். அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு குருக்கள் வேடத்தில் போகிறார். பறவை மீண்டும் கோபம் கொள்ளுகிறார், இனி யாரு வந்தாலும் நான் உயிர் துறப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மீண்டும் வருகிறார். ரெண்டு பேரும் என்ன திருவிளையாடல் செய்கிறார், ஆனந்தம், அப்பேற்பட்ட ஆனந்தம், படிக்கும் பொழுதே ஆனந்தமா இருக்கும். ஏன் சிவபெருமான், நான் தான் சிவபெருமான் வந்திருக்கேன், நீ கோபிச்சுக்காத, கனவுல போய் சொல்லலாம். அவர் சொன்னாலே பறவையார் கேட்க மாட்டாரா என்ன? இவர் வந்து ஒரு முறை வந்த மீண்ட பொழுது அந்த அடையாளங்களை பார்த்து ஆகா, அவர் தூக்கம் வரா தவிக்கிறார், இறைவன் வந்தானோ, இறைவன் வந்திருக்கிறான், நான் தவறு செய்து விட்டேன் என்று நினைத்து அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவரும் விளையாடுகிறார். அங்கே வந்து சொல்றார், சுந்தரா நான் போனேன், அவள் கோபித்துக் கொண்டாள், அவள் உயிர் துறப்பேன் என்று சொல்லுகிறார், நான் என்ன பண்றதுன்றார். சுந்தரர் அவ்வளவுதான், அவருக்கு தருகிறார், ஏன்பா நீ இது கூடவே பண்ண முடியாது, ஆலமுண்டீர் காமனை காய்ந்தீர், அவர் இவ்வளவு பெரிய லிஸ்டே போடுறார், காலனை கொன்றீர் ஆலமுண்டீர் காமனை கொன்றீர், அதாவது மன்னவரை தகனம் செய்தவரே, மார்க்கண்டேயனுக்காக அந்த காலனை கொன்றவரே, எல்லாருக்காகவும் திருநீலகண்டமாக ஆனவரே, ஆலகால விஷத்தை குளர்ந்தவரே, என்னுடைய மனைவியினுடைய குலத்தை உன்னால தணிக்க முடியாதா, நான் இங்கே துயர் வருகின்றேன், எனக்காக ஒரு காரியம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறார். எப்பேற்பட்ட நப்பு தம்பிரான் தொடர், எப்பேற்பட்ட சரித்திரம் இது! இது மாதிரி ஒரு சரித்திரம் எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த சரித்திரம் இங்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய கருணை, இறைவனுடைய கருணை, இங்கு நம் பாலதா, இன்பம் நம் பாலதா. அந்த சரித்திரத்தை நினைப்பதே ஆனந்தம், மற்றதெல்லாம் கிடையாது, நினைப்பதே ஆனந்தம். திருப்பியும் போன்றார், இல்லைன்னா நான் உயிர் தரப்பேன் என்று சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வளவுதானே, மீண்டும் போகிறேன். அன்பர் மேற் கருணை கூட ஆண்டவர் மீண்டும் செல்ல, ஒரு தடவை போனார், இரண்டாவது முறையும் போகிறார். பொன்புரி சடையார் மாதர் புனித மாளிகையிற் சென்றார் என்று சொல்லும்படியாக இரண்டாவது முறையும் அந்த இடத்துல செல்லுகின்றார். எல்லாரும் தேவாதி தேவர்கள் எல்லாம் சென்று அந்த பறவையின் ஆட்சியாருடைய திருமனையே திருக்கைலாயம் ஆனதுன்னா சேர்க்கிறார் பெருமான். அங்கே போய் அவருக்கு ஊழலை நீக்கினாரே பறவை மனை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த என்று சொல்லும்படியாக ஓரிரவில் தூதனென தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தாய் அரூரா நின் பெருமை அயன்வாலும் அளப்பெரிதே என்று சொல்லும்படியாக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எம்பெருமானுக்கு இதோட அற்புதமான சரித்திரம் எப்படி சொல்ல முடியும். நம்முடைய இல்லத்திற்கெல்லாம் இறைவனை நடப்பித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தவர். திருவாரூர் பெற்ற பாக்கியம் என்ன, இந்த தமிழ்நாடு பெற்ற பாக்கியம் என்ன, நாம் பெற்ற பாக்கியம். இந்த சரித்திரத்தை சிரவணம் செய்வது படிப்பது கேட்பதே பெரிய பாக்கியம் இல்லையா. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தாரே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய சரித்திரத்தை இங்கே செங்கணமன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பமன் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள் தோறும் எடுந்தருளி. அந்த இல்லத்திற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இறைவன் போனார் என்று சொல்ல முடியாது. இந்த வீடு மட்டுமில்ல, நம்ம முதல்ல இத்தனை சரித்திரம் பார்த்தமே எல்லாருடைய அடியவர் வீட்டுக்கும் தன்னுடைய திருவடி தோய திருநீலகண்டர் குயவனாராகட்டும் ஏற்பகை நாயனாராகட்டும் இடையான்குடி மாரணாயராகட்டும் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருவடி நிலத்திலே படும்படியாக தானே சென்று அவர்களுக்கு அருள் செய்கின்றாரே. இதை விட எளியவனான சௌலபியனான க்ஷிப்ரப்பிரசாத மூர்த்தி என்று சொல்லுவார்களே அஷ்டோத்தரத்தில், அப்படி க்ஷிப்ரப்பிரசாத மூர்த்தியாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் கடவுள் வேற யார் இருக்க முடியும். பரமேஸ்வரன் சிவபெருமானை தவிர அந்த எளிவந்த கருணையோன் அவனையும் தன்னுடைய எளிமையினாலே தன்னுடைய அருமையினாலே சம்பந்த பெருமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் நடப்பித்தாரே இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி என்று அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருச்சரித்திரத்தை இங்கே இதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசி அடியோங்கற்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து அடேலோர் எம்பாவா என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் தடுத்தாட்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அனைவரையும் தடுத்தாட்கொண்டானே. அப்பேற்பட்ட எம்பெருமானை அடியோங்கற்கு ஆறு அமுதாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த சரித்திரத்தினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த எம்பெருமானுடைய திருவருளானது நம்மை அடியாரோடு சேர்க்கட்டும். அடியாருடைய திருவடிகள் நம் தலைமையில் பொலியட்டும் என்று வேண்டிக் கொண்டு கொள்கிறோம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் லிங்காட்டகம் பிரசன்டட் பை மானு கொண்டாபி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் you are about to listen Vishveshwara presented by Manu Kontavi. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: யஜ்ஞாயஜ்ஞாவோ அக்னாயே கீரா கீரா ச தக்ஷாசே ப்ரவாய மாம்ருதம் ஜதாவேதசம் ப்ரியாமித்ரன்னாசம்சீசம் பாஹீனோ அக்னாயே காயா பாஹ்யோதாத்விதீயாயா பாஹி சாத்ஷுபிர்வசோ ப்ருஹாத்பிரக்னேரச்சிபிஹி சுக்ரேனாதேவாசோசிஷா பாரத்வாஜசமீதா நோயா விஷ்ட்யாரேவாத்பாவகதிதிஹி த்வையாக்னிஷ்வாஹுதா பிரியாசந்தோஷோரயா யந்தாரோயே மாகவனஜனானாம் உர்வந்தயந்தகோனாம் அக்னேஜரேதர்விஸ்பாதிஹி தபானோதேவாரக்ஷசாம் அப்ரோஷிவான்கிரஹபாதிர் மஹம் ஆசி திவாஸ்பாயோர்துரோனாயுஹு அக்னேவீவாஸ்வாதுஷசாஹ சித்ரம் ராதோ அமாத்யம் ஆதாஷூஷே ஜதவேதோ வாஹத்வம் அத்யாதேவம் ஓஷர்புதாஹ த்வன்னா சித்ராவுத்யா வாசோராதா சிசோதயா அஸ்யாராயே த்வாமாக்னே ராதீரசீ

கொங்கு நாட்டு திருத்தலங்கள் ஆதி கருபூர் அதிவெஞ்சமாக்கூடல் நீதிமிகு கரைசை நெழ்நனா மேதினியில் நாதன் அவிநாசி நன்முருகன் பூண்டி திரு ஜோதி செங்கோடெனவே சொல் என்பது பழம்பாடல். தலைமுறையில் கண்டுள்ள வண்ணம் முதலாவதாக திருப்புக்கொழியோர் அவிநாசி. திருப்புக்கொழியோர் என்பது தலப்பெயராகவும் ஆலயத்தின் பெயர் அவிநாசி என்றும் ஆண்டவனின் பெயர் அவிநாசியப்பர் என்றும் வழங்கப்பெறுகிறது. சிவபிரான் அக்னி தாண்டவம் செய்தபோது தேவர்கள் அஞ்சி நடுங்கி இங்கு வந்து புக்கு ஒழித்த காரணத்தால் புக்குழியூர் எனப் பெயர் பெற்றது. அழிவில்லாதவன் என்னும் பொருளையுடைய அவிநாசி எனும் இறைவனின் பெயரே தற்பொழுது ஊர் பெயராக வழங்கி வருகிறது. காசியில் வாசி அவிநாசி, காசிக்கு வீசம் அவிநாசி என்ற பழமொழிகளை கருத்தில் கொண்டு தட்சிண வாரணாசி தட்சிண காசி என்றும் வழங்குவர். வழிபட்டோர் பிரம்மதேவர், ஐராவதம், தாடகை, நாககன்னிகை, தெய்வ ரம்பை, வியாதன் என்ற வேட்டுவ அரசன். இறைவர் அவிநாசியப்பர். இறைவி பெருங்கருணை நாயகி, கருணாம்பிகை, கருணாலயச் செல்வி. அம்பிகை தவம் செய்து வழிபட்டு வலப்பாகம் பெற்றனர் என்பது புராணம். திருத்தல மரம் மாமரம். அம்மை தவம் செய்த இடத்தில் தனி அம்மன் திருக்கோயிலும் பாதிரி மரமும் உள்ளன. பாதிரி பூக்கும் காய்க்காது, அத்தி காய்க்கும் பூக்காது என்பது பழமொழி. இவ்வூர் தேர்த்திருவிழா தனிச்சிறப்பினதாகும் தன்னையது. தீர்த்தங்கள் கோயிலுக்குள் உள்ள காசிக்கிணறு காசி கங்கை, நாககன்னிகை தீர்த்தம், நள்ளாறு எனும் ஐராவத தீர்த்தம், திருக்குளம், முதலைவாய்ப்பிள்ளையை சுந்தரர் மீட்ட மடு. இம்மடுவின் கரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தனியே திருக்கோயில் உள்ளது. முதலைவாயினின்றும் பிள்ளை வெளிப்படுவது போன்ற சிற்பங்கள் இங்கும் ஆலய தீபத்தம்பத்திலும் காணப்படுகின்றன. சிவனடியார் மடுவில் தவறவிட்ட சிவலிங்க திருமேனியை மீன் ஒன்று வாயில் கவ்விக் கொணர்வது போன்ற சிற்பமும் உள்ளமை காணத்தக்கதாம். குளக்கரையில் உள்ள சுந்தரர் திருக்கோயிலை அமைத்தவன் சுந்தரபாண்டியன் என்று கல்வெட்டு ஒன்றால் அறிகிறோம். முன்னரே மூன்று விளியார் முன் முதலையுண்ட பிள்ளையை பின் இன்று தரச் சொல்லின் இசைத்தோறும் என்ற குறிப்பு தமிழ் விடுதூயில் காணலாம். அருணகிரிநாத பெருமானின் திருப்புகழ் பெற்ற திருத்தலம் அவிநாசி கண்டா என்ற குறிப்பு அப்பர் பெருமானின் திருத்தாண்டகத்தில் காணப்பெறுகிறது. அரிய பொருளே அவிநாசி அப்பா என்று மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தில் குறிப்பிடுகின்றார். சுந்தரர் அற்புத தலங்களுள் தலையாயது அவிநாசி. கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே, குளத்திடை இழியா குளித்த மாணி எனக் கிரி செய்ததே, குளத்திடை உள்ளாட புக்க மாணி எனக் கிரி செய்ததே என்ற சுந்தரர் திருவாக்குகள் நெஞ்சை நெகிழ்விப்பனவாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம் பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி.

ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவ ஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. Dear listeners of Shaivam.org, you are about to listen Shiva Stotras. The title is Bharata Sara Sangraha Stotram of Srimad Appaya Dikshita, presented by Dr. M. Gokulakrishna Iyer. Thank you. Om Namah Shivaya.
2: Srimad Appaya Dikshita Endra Rachitam Bharata Sara Sangraha Stotram Shri Badarayana Munisvayameva Vishnuho பார்த்தலாத்தமதிகிருத்ய கிருதே பிரபந்தே தஸ்யாபி நித்யமஹிதம் சசிபூஷணத்வாம் ஆம்ரேடயன் குருரதர்ஷயதாதிதத்வம் மோஹாபிபூதமகிலம் ஜகதாவிரிஞ்சம் த்வாமேகமேவ பகவன் ரஹிதம் சதேன விக்யாப்யமங்கணகதிவ்யகதானுஷக்த்யா த்வாம் ப்ரஹ்மதேன ச முனிஸ்புடயாம் பபூவ தஸ்மாச்ச மோஹ தத்பாவ க்ருதாத் த்விஷேஷாத் ஜன்மஸ்திதி ப்ரலய பாக அகிலம் த்வதன்யத் தத்கர்த்ரு வஸ்து பரமம் த்வமிதி ப்ரபோதம் ஜாதம் விபாவயதி தஸ்ய ததீய வாசா கைலாஸ ஷைல சிகரே ஹரி பார்த்த த்ருஷ்டம் த்வாம் ப்ரஹ்மநாத பரமம் சமுதீர்ய சாக்ஷாத் தல்லக்ஷணம் த்வயமனன்யததீய தர்மக்ராந்தே கியச்ச பவதி ஸ்புடமாசசக்ஷே நாராயணஸ்ய சுசிரம் த்வதுபாசகஸ்ய யத் ப்ரஹ்ம பாவம் அபவத் தவ பாவனாப்தம் யத்தே ஸ்துதிம் ததுதிதாம் பரபாவ கர்ப்பாம் த்வாம் ப்ரஹ்மதேன ச முனி ஸ்புடயாஞ்சகார மூலம் கிருஷ்ணோ ப்ரஹ்ம ச ப்ராஹ்மணச்சேத்யாதாவேவம் ப்ரஹ்ம பாவம் மகேஷ பார்த்தானாம் தே நித்ய சம்ரக்ஷகஸ்ய வ்யாசஸ்தத்ரோத்காடயாமாஸ சம்போ ப்ரஹ்மா விஷ்ணு சங்கரஸ்சேதி தேவாஹ கர்த்தாரோ யே சர்க ரக்ஷாலயானாம் தேஷாம் ஸ்ருஷ்டிம் ஸம்ஹ்ருதிஷ்ச த்வதிச்சாதீனா மூசே த்யோதயன் ப்ரஹ்ம தத்வம் விஷாலாக்ஷஸ்தாணுர் த்ருஹிண தனயஸ் ஸம்ஹரண க்ருத ஸரோஜாக்ஷ க்ரோத ப்ரபவ இதி வைஷேஷிக பதம் விபூதி த்வஜ்ஞப்த்யை கிமபி நிஹிதம் நாத நியதம் நிகர்ஷோக்திஸ்தாப்யாம் பவத இதி புத்திம் நிரசிதும் யத்ரேதிருஷம் நாஸ்தி விபூதி ருத்ரதா விஜ்ஞாபகம் நாத விசேஷகம் பதம் சாபி ஸ்வதர்மக்ரஹமான வைஷசாத் சர்வேஸ்வரம் த்வாம் நநிகர்ஷகீ ஸ்பிருஷேத் கீதா சுகூடமுதிதம் பவத பரத்வம் நைவ ஸ்புடம் ததத ஏவ ஹி சவ்யசாசி கீதார்த்தமேவ சஹசா புனரப்யப்ருச்சத் தத்போதனார்த்தமுதிதா ஹரிணானுகீதா த்வமேவ சாதம் புருஷம் ப்ரபத்ய இத்யுதீரிதம் யன்மதுகைடபத்விஷா தமேவ சர்வான் ப்ரமயந்தமீஸ்வரம் மஹாபலாப்த்யை சரணம் வ்ரஜேதி யத் ஏதேன க்ருஷ்ணஸ்ய சமம் முமுக்ஷுணா ஸ்வாராதனீய ப்ரதிபாஸதே பரஹ சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்ட இத்யாத்யைஸ்து விஷ்ணுஸ்ததுதேதி சம்ஶயஃ இத்தமஸ்ய யதி சம்ஶயோ பவேத் அன்யதா க்ரஹணமேவ வா புனஃ நாக்ரஹீன் மதுபதிஷ்ட ஏஷ இத்யக்ரஹம் ஹரிரவோசதுத்தரே உக்த்வா ச ஸம்ஶய விபர்யயோர் நிராஸம் சக்ரே ஹரிஷ்சதுரயா த்ருதமுக்தி பங்க்யா சக்யம் ததத்ய நமயா பணிதும் யதோக்தம் யோகாதிரூட மனசா ந பஹிர்த்ருஷேதி அதுனா ததுபாஸ்ய ஸம்ஶயாத் அபகச்சத்விதி ஸௌஹ்ருதம் ஸ்மரன் இதி ஹோக்தமிஹ ஸ்ருதம் மயேத்யுபதிஷ்யே கியதாஹ தத்ர ஸஹ தஸ்ய ஸ்திரீகரணமாத்மனி பூர்வவ்ருத்தம் ஸ்வஸ்யைவ புத்தி மனசி த்விஜதம் பதி ச கிருத்வானுயோஜனததுத்தரயோரனுக்த்யா விக்யாப்யதத்விவரணம் ச சகார ஷௌரிஹி. अग्रे तत्त्वं परं किं त्वमहमपि कुतः सर्वभूतानि चेति प्रश्ने शिष्यस्य तस्मै गुरुकृतमखिलं ब्रह्मतत्त्वोपदेशं मोक्षं शिष्यस्य चोक्त्वा पुनरपि विजयेनानुयुक्तो गुरुः कः शिष्यो वेति स्वमेवेश्वरगुरुमवदत् स्वस्य चित्तं स्वशिष्यं ब्रह्मण्येवं स्वचेतो नियमनसमुपस्थापितं ग्रन्थिमोक्षं स्वेनैवोक्तं विमृश्य प्रपदनवचनं तत्प्रतीतार्थनिष्ठं यत्तत्सर्वस्य चाहं हृदि मुखवचनं तत्पुनः शास्त्रदृष्टि

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஹரச்சாராஜ்யம் ஹரிசந்தாத்மேஜேஷ்டேலம் வித்வாரராஜபேரேஜ்யம் அக்ரங்கமானாம் பரியேஜே சிக்கந்தேஸ்மேஜ்யேஷ்டாய சபாகேஷப்தாம் மனசு நிலவரா ரஞ்சத்து.

அன்னம் பேணாது பேணம் வேதா அச்சன்னம் ஆசோஜாரிலே பிரம்மவேதாது வேகம் வேத அச்சு பிரம்மணம் ஆச்ச பிரம்மாஜாரிலே வாக்வேதாசத்திய பிரபவ ஏகம் வேத சரோதி வாசாவேரியம் ஹைரம் வாசாகச்சதி அபிலவேம் வாசம் வதையே பிரஜாபதேவேஜாஞ்சாதிதே சாத்மன்னாதிலேயமதச்சந்தேவா அப்ருவன் ஏதவாவயஜ்ஞ.

ஜெயந்தி சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனா புனஹ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி வேதா விவாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். The title is Mahanyasam, presented by vedamantram.com team. Om Namah Shivaya.

ஆகுஸ்தேருத்ரபசுஸ்தந்துஷஸ்தைஷதேருத்ரபாகஸ்ஸஹஸ்வஸ்ராம்பிகயா தந்துஷஸ்தமேஷடங்க.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இன்றைய திருவம்பாவி பாடல் ஐந்தாவது பாடல். மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள புக்கங்களே பேசும். பாலூறு தேன்வாய் படிதி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட்கொண்டருடி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவா என்று. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை, ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாகத்தான் இதுல இரண்டு விதமான விழிச்சொற்கள் வருகின்றன. ஒன்று படிதி, பாலூறு தென்வாய் படிதி. படிதினா வஞ்சகின்னு அர்த்தம். அடுத்தது ஏலக்குழலி, அத மனம் பொருந்திய, அத வாசனை பொருந்திய குழலை உடையவளே. இந்த ரெண்டுமே முரண்பாடா கான்ட்ரடிக்ஷனான்னு கேட்டா கிடையாது. ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம், அதாவது எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். அதாவது படிதியாக இருக்கக்கூடியவள் பாலூறு தேன்வாய் படிதி அவள் ஏலக்குழலி என்று சொல்லும்படியாக மாறுகிறாள் என்று நம்ம நினைத்து பார்க்கலாம். அது என்ன, அப்படி மாற்றம் என்ன? இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அந்த சரித்திரத்துக்குள்ள போகிறோம். பாலூறு தேன்வாய் படிதி, பாலையும் தேனையும் போன்ற இனிமையான மொழி படைத்தவள், ஆனால் வஞ்சகியாக இருக்கிறாள். இதான் இங்க சொல்லப்படக்கூடிய. அடுத்தது ஏலக்குழலி, மனம் பொருந்திய குழலை உடையவள். இதுல உள்ளுரை பொருளாக பார்க்கும் பொழுது பாலையும் தேனையும் கண்ணனையும் ஒத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாமங்களை அனவரதமும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார், ஆனால் ஏதோ ஒரு குற்றம் இருக்கின்ற காரணத்தினாலே படிவி என்று சொல்லக்கூடியதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மஞ்சிகி என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஒன்று இப்படி இருக்கலாம், எப்படி இனிமையான சொல் இருக்கிறது, ஆனால் அதற்கு தக்க செயல் இல்லை, நல்ல எண்ணம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா நம்ம பார்க்க போகிறது நாயன்மார் சரித்திரம் என்கின்ற காரணத்தினால அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக உண்மையான உயர்ந்த சொற்கள், அதாவது சிவநாமங்கள் வாயிலே வருகின்றன. ஆனாலும் கூட அந்த அனுபவத்திற்கு தக்கதான, இறைவனை அடைவதற்கு தக்கதான ஏதோ ஒன்று குறைவாக இருக்கின்றது. அது ஆதலினாலே இங்கே படிதி அல்லது வஞ்சகி என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், அப்படி பொருள் கொள்ளலாம். ஒரே ஒரு காஷன், இப்ப நான் வந்து இந்த இது சொல்லக்கூடியதெல்லாம் அதுக்காக நம்மையும் அவரையும் ஒப்பிட்டு பார்த்து நாயன்மாரோடு ஒப்பிடவே முடியாது. அது இமாலயத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய கூழாங்கல்லுக்கு விட மிக மிக ஒரு மண் துகள் எப்படி இருக்குமோ அதை விட கடையவர்களாக இருக்கின்றவன் நான் வந்து அங்கே அது சொல்லவே முடியாது. இமாலய அளவில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா நம்முடைய உயர்வுக்காக ஒரு ஒப்புமை கருதி அங்கே நம்ம பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஏலக்குழலி என்று சொல்லும் பொழுது குழல் என்பது ஞானவிகாசம் அல்லது ஞானத்தினுடைய தன்மையை உள்ளுரை பொருளாக சொல்லும். மனம் பொருந்திய குழல், அந்த குழல் என்று சொல்லும் பொழுது இந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது, இறை அனுபவம் கிடைத்திருக்கிறது, அதை மற்றவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள், அதாவது அந்த வாசனையை நுகரும்படியாக இருக்கிறார்கள். இந்த உயர்வு தோற்ற ஞானத்தினுடைய தன்மை தோற்ற, விரிந்த ஞானத்தினுடைய தன்மை தோற்ற இங்கே உயர்வாக ஏலக்குழலி என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாலரியா நான்முகனம் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிதி. இதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, நாம் அதுக்குள்ளெல்லாம் போகல. நாம செய்யக்கூடியது நமக்கு இங்கே பொருத்தமாக அடியவருடைய தன்மையை எப்படி சொல்லுமோ அதற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். மால் திருமால், நான்முகன் பிரம்மா, திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாதிருக்கக்கூடிய ஆனால் மலையுருவத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லும்படியாக பேசக்கூடிய வஞ்சகி. என்னது திருமால் இறைவனை காண வேண்டும், அடிமுடி காண வேண்டும் என்று நினைத்து மிகப்பெரிய ஒரு தீப புழம்பாக, ஜோதி புழம்பாக, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி புழம்பாக இறைவன் நின்ற பொழுது அந்த யக்ஷ வடிவத்தை, அதாவது இன்னது என்று சொல்ல முடியாத, குறித்தறிய முடியாத அந்த வடிவத்தை அடியும் முடியும் தேடி காண வேண்டும் என்று நினைத்து முடியை காண்பது, திருமுடியை காண்பதற்காக பிரம்மாவானவர் மேலே அன்னவ பக்ஷியினுடைய ஹம்சவாகனமாக ஹம்ச வடிவத்தை எடுத்துக்கொண்டு மேலே பறந்து செல்ல, வராக ரூபம் எடுத்து ஏழுதளம் உருவ இடந்து பெண்ணைத்து ஊழி முதல்வ செகஜிகை என்று வெளுத்தையும் காணா மலர் அடி இணைகள் என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவடிகளை காட்டுவதற்காக, அந்த காண்பதற்காக வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு ஏனமாய் முன் இடந்து சென்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்களாலே இறைவனை பார்க்க முடியவில்லை. ஊழி முதல்வ செயசெய என்று வழுத்தியும் காணா மலர் அடி இணைகள் என்று மாணிக்கவாசகர் பெருமான் பாடுவார். இப்ப அவர்களால பார்க்க முடியல. ஆனா இங்கே சொல்லப்படக்கூடிய வஞ்சிகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேச்சும் பாலூறு தேன்வாய் படிதி என்று இந்த வார்த்தையானது வருகிறது. மாலரியா நான்முகனும் காணா மலை, மலை முன்னாடி இருக்கு, மலை யாரும் பார்க்க முடியாம இருக்குமா, அறிய முடியாம இருக்குமா? மலை போன்று எல்லா இடத்திலேயும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை காண மாட்டாதவர்களாக இந்த பிரபஞ்சத்துக்கே மிகச்சிறந்த பதவிகளை, பிரம்ம பதவியையும் விஷ்ணு பதவியையும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனா அந்த அளவு தகுதி இல்லாத ஒருத்தி எனக்கு தெரியும் சிவபெருமானைன்னு சொன்னா, மற்ற அர்த்தங்களுக்கெல்லாம் போகல, அதையும் கவனிக்க வேண்டும். என்ன பொருள்? இறைவனை பற்றி எமக்கு தெரியும் என்று தவறுதலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். அவிஞானத விஜானதாம் விஜானத அவிஜானதாம் என்று வரும். எவன் அறிய அறிந்தேன் என்று சொல்லுகின்றானோ அவனுக்கு அறியப்படாதது ஆகிறது. எவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகின்றானோ அவனுக்கு இந்த பரம்பொருள் அறியப்பட்டதாகிறது என்று வேதத்தில் ஒரு வார்த்தை வரும். இந்த இறைவன் இவ்வண்ணத்தன் இத்தன்மையன் இம்மேனியன் இன்று எழுதி காட்ட உணாத ஒரு தன்மையனாக இருக்கிறான். ஓரூபம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த திருநாமங்களை தாண்டியவனாக உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இருக்கக்கூடியவனாக உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று என்று இருக்கக்கூடியவன் வானன்று சரீரி என்று அசரீரி என்றாக இருக்கின்றான். இவனை எப்படி சொல்ல முடியும், எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல முடியும், எனக்கு தெரியும்னு சொன்னவனுக்கு தெரியலேங்கிறது வேதம். அதைத்தான் இங்க மாணிக்க வாசகர் அந்த வேத கருத்தை அப்படியே சொல்லுகிறார். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை வேச்சும் பாலூறு தேன்வாய். ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய உலக நடப்பு அவ்வளவுதான். இப்ப நானே பேசுகிறேன், என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச. இறைவன் இப்படித்தான் அணையப்படுகிறான், இவன் தான் இறைவன், ஒண்ணும் கிடையாது. இறைவன் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, இதுவும் வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை. பேச்சினாலே அடையத்தக்கது அல்ல இந்த ஆத்மா, அதாவது பரமாத்மா பரம்பொருள் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா என்று வரும். இறைவனை பேச்சினாலே அடைய முடியாது. இறைவனை பாட்டினாலே பூஜையினாலே ஸ்தோத்திரத்தினாலே எதுனாலே அடைய முடியாது. இப்படித்தான் அடையிறது. மாணிக்க வாசகர் மிகச் சிறப்பாக எடுத்தவுடனே சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. மிகச்சிறந்த தத்துவம். யாருக்கும் தோற்றம் அறியவனாக இருக்கிறான். இதை பின்னாலையும் பாடுகின்றார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க என்று சொல்லும்படியாக கண்ணால் நான் பார்த்தேங்கிறார். ஆனா அவன் யாராலையும் பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். அதே இடத்திலேயே பேசுகிறார் போற்றி திருகவல்ல சொல்லும் பொழுது, இவன் காண முடியாதவனாக இருக்கிறான் ஆனால் நான் கண்டேன்றார். என்ன அர்த்தம்? அவன் காட்டினால் மட்டுமே நம்மாலே காண முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சரித்திரத்தை சொல்ல, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் யாரும் சொல்ல முடியாது. இறைவனை எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போதுதான் இறைவன் தெரியப்படுத்துகிறான். இறைவா உன்னை காட்டு உன்னை காட்டுன்னு கேட்கும்போதுதான் இறைவன் காட்டி கொடுக்கிறான். எனக்கு தெரியும் நான் பார்த்து விட்டேன்னா இறைவனை பார்க்க முடியாது முடியவில்லை. இது யாரை சொல்லுகிறது? மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நாயன்மாரை குறைத்து சொல்வதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய நிலைமை கருதி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சரித்திரத்தை நம்ம இங்கே சிந்திக்கிறோம். நாமும் நினைக்கிறோம், எனக்கு அது தெரியும், நான் கோயிலுக்கு போறேன், எனக்கு ஜபம் தெரியும், எனக்கு இந்த புராண கதை தெரியும், எனக்கு இத்தனை ஸ்தோத்திரங்கள் தெரிக்கும், எனக்கு திருமுறை தெரியும், எனக்கு அதை தெரியும் இது தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இறைவனை தெரியுமா? இவை தெரிந்து விட்டதாலேயே இறைவனை அடைந்து விட்டதாக இறைவனை தெரிந்து விட்டதாக பொருள் கிடையாது. இறைவன் அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். என்னது அது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் அவனுடைய விருப்பத்தினாலே ஒரு காரியத்தை செய்கிறான். அதை அடியவர் இறைவன் இப்படி பண்ணதும் தவறு, அதை இன்னொரு அடியவர் செய்ததும் தவறுன்னு சொன்னார் யாரவர்? ஏர்கோன் கலிக்காம நாயனார். நம்பர்தாம் அடிமை அற்றாராகிய நன்னினாரேல் உம்பரார் கோணும் மாலும் அயனும் நேர் உணர ஒண்ணா எம்பிரான் இசைந்தால் ஏவ பெறுவதே. இதனுக்கு உள்ளம் கம்பியாதவனை யான் முன் காணுநாள் என்னாள் என்று சேக்கிழார் பெருமான் இதை ஏர்கோன் கலிக்காம நாயனார் சொல்லுவதாக சொல்லுவார். என்ன ஏர்கான் கலிக்காம நாயனார் மிகச்சிறந்ததாக வேளாண் குடியிலே அவதரித்து சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஏர்கோன் என்று சொல்லக்கூடியதாக கலிக்காவர்னு பேர். ஏர்கோன் என்று சொல்லும்படியாக சேனாதிபதி வளவர் சேனாதிபதி குடியாம் தொன்மை மேவிய தொடர்ச்சியார் நிகழ்வது தூய பொன்னி நாட்டு வேளாண்மையில் உயர்ந்த பொறுப்பினதால் என்று சொல்லும்படியாக கலிக்காமராக வந்திருக்கிறார். இறைவனையே நினைந்து அனவரதமும் இருக்கக்கூடியவர். நிதியமாவன நீருகந்தார் கழல் என்று துதியினார் பரவி தொழுது இன்புறுகின்றார். அப்படி இருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த சிவபக்தர். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவைமனை பறவையினுடைய உடலை தணிப்பதற்காக இறைவனை தூது அனுப்பின பொழுது அதை கேள்விப்பட்டு கோபமடைகிறார், வருத்தமடைகிறார். புதிய நாவலூர் மன்னர் நாதனை தூது விட்டு அதனுக்கு யாவர் இச்செயல் புரிந்தனர் என்றவர் இழிப்ப தேவர் தம்பிரான் அவர் திறன் திருத்திய அதற்கு மேவ வந்த செயலினை விளம்பமானுற்றேன் என்று சேக்கடா பெருமான் இதை சொல்லுவார். அங்கே நாவலூர் மன்னர் நாதனை தூதுவிட்டான் என்று சொல்லி எப்படி பண்ணலாம் என்று சொல்லியதாக கேட்கிறார். இதுக்கு மிகச்சிறப்பாக அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்திலே இவையெல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லப்படும். சங்கிலி நாச்சியாரை மனம் புரிந்து கொண்டார் திருவற்றியூரிலே. அங்கிருந்து வருகிறார், வரும் பொழுது கண் போனது, சத்தியம் தவறினார். இங்கே மீண்டு வரும் பொழுது இன்னொருத்தியை மணந்து கொண்டாய் என்று பறவை நாச்சியாருக்கு ஊடல் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளாய் அவர் அனுமதிக்கவில்லை தன்னுடைய இல்லத்திலே. இவர் நேர போய் திருவாரூர் தியாகேஸ்வர இடத்தில் சொல்லுகிறார், இந்த வார்த்தை நீ தான் என்னை இந்த உடலை தீர்த்து என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. இவர் ஒரு முறை சொல்லுகிறார், ஒரு அந்தனராக பறவை நாச்சியார் மறுக்கிறார். வந்து ஆயிட்டுதான் எல்லாம்.

நாமும் ஆயிழையாரை நோக்கி உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம். முருகலர் குழலாய் இன்னும் முன்பு போல் மறாதே, நின்பால் பிரிபுர வருந்துகின்றான், வரப்பெற வேண்டும் என்றார். இந்த பாட்டுக்கு அப்படியே பொருந்த மாதிரியா, நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே வேச்சும் பாலூர் தேன்பாய் படிதி கடைகிற வாய்ந்தார். அரி அயற்கு அரியார் தாமும் மாலரியா நான் முகனும் காணாமலையினை உரிமையாக ஏவ மீளவும் உன்பால் வந்தோம். ஆனா முன் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே வேச்சும் இதைத்தான் மறுக்கிறார் ஏர்கோன் கலிக்காம நாயனார். வேறொன்றும் கிடையாது. இவர் விட்டது தவறு அடியனை நம்பி ஆறுவரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்றின்றி நின்று தம்பிரானாரை தூது தையல்வார் விட்டார் என்னும் இம்பரே மிக்க வார்த்தை ஏகோனார் தாம் கேட்டும் வெம்பினார், அதிசயித்தார், விரிவினார், விளம்பிலுற்றார். கோபம் வருகிறது, அச்சம் வருகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று, சாலை ஏயும் என்று இதனை செய்வான் தொண்டனா, அவன் ஒரு தொண்டனா, என்னே பாவம் பேயனேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியார் கேட்பதாயின பின்னும் மாயாவிருந்ததன் ஆவி, அவன் ஒரு தொண்டனா. சுந்தரமூர்த்தி நாயனாரே இவர் பேசுகிறார், அவன் ஒரு தொண்டன், இவர் கடவுளை அனுப்பி இருக்கிறார், இவெல்லாம் என்ன ஒரு தொண்டன், அவரும் போயிருக்கிறாரே, கடவுள் போறார், இவருக்கு ஏதாவது உண்டா? இங்கதான் முக்கியமான விஷயம், கடவுள் போகிறார், அன்பின் காரணத்தினாலே கடவுள் செல்லுகிறார், உரிமையால் ஊரன் ஏவ மீளமும் முன்பால் வந்தோம் என்று சொல்லுகிறார், உரிமை உடையவராக இருக்கிறார். இவர் அதனை அறிந்து கொள்ளவில்லை, அதான் முக்கியமான விஷயம். இவர் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கிறார், இப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது. இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல, இவ்வண்ணத்தன் இனதத்தன் இச்சோதியன் என்று இருக்க உண்ணா தன்னையனாக இருக்கின்றான், அவன் இப்படித்தான் என்று ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம அமைக்க முடியாது, அவன் தாண்டியவன். இதைத்தான் திருத்தொண்டர் புராணம் சொல்லுகிறது, அதனுடைய முக்கியமான கருத்து தான். மால் அறியா அறிவினாலே காண முடியாது, நான் முகனும் காணா தன்னுடைய இந்திரியங்களினாலே மனசினாலே யதாபாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதகா என்று இருக்கக்கூடியவன் இறைவன். அவனுடைய தன்மையை நான் அறிந்து விட்டேன் என்று நினைத்து இவர் வருத்தப்படுகிறார், வருத்தப்பட்டு அங்கே கோபப்படுகிறார். அவர் இருக்கிறார், இதை என்ன செய்கிறார் எம்பெருமான், இவருக்கு இதனை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே நாடரும் பணிந்து போற்ற நாதரும் அதனை நோக்கி நீடியர் தொண்டர் தம்முள் இருவரும் மேவும் நீவை கூடுதல் புரிவர் ஏயர் குருசிலார் தம்பால் மேனி வாடு சூலை தன்னை அருளினார் அருளினார் சேக்கலார் பெருமான். யாருக்கு கொடுத்தார்? ஏயர்கோனு கலிக்காம நாயனாருக்கு கொடுக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தப்பு பண்ணிருந்தா அவருக்கு இவர் கொடுத்திருக்கலாம், ஆனால் இவர் அதனை என்ன நான் அவர் பண்ணுகிறார், அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு, கடவுள் பண்றது அவருக்கு தெரியாதா, அவர் என்ன அவர் என்ன தப்பு பண்ணிருக்கிறாரா, அவருக்கு தெரிகிறது, ஆனா இவருக்கு புரியல. புரிய வைக்கிற ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு சூளை நோய் கொடுத்தார். வருந்துகிறார், வருந்து பொழுது சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்து அடி போற்றி செய்ய வந்த எந்தமையாளும் ஏயர் காவலர் தம்பார் ஈசர் வந்து உனை வருத்தும் சூளை வந்தொண்டர் தீக்கில் அன்றி முந்துற ஒழியாதென்று முடிந்தருள் செய்ய கேட்டு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார். அப்ப இறைவன் கனவுல வந்து இந்த பார் வன்றுண்டனாக இருக்கக்கூடிய என்னுடைய சுந்தரன் வந்தால் தான் இது தீரும்னு சொன்னார். அப்ப சொல்றார், நான் யாரு தெரியுமா, யார் இறைவன் இடத்துல இவர் சொல்றார், எம்பிரான் எந்தை தந்தை தந்தையின் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழிவழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்தனை வருத்தல் நன்றான். அவன் தான் வந்து நான் வந்து எங்க அப்பா எங்க தாத்தா தாத்தாவுக்கு முத்தாத்தா அதுக்கு மேல பரம்பரை பரம்பரையா உன்னை வழி வழியாக நாங்கள் அடிபணிந்து கொண்டிருக்கிறோம். இறைவா எனக்கு ஒரு நோய் கொடுப்பாய், அதை வந்து அவன் தான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவசியம் இல்லை. கடவுள் சொல்றார், எப்பா நீ வந்து அவன் வந்து தீத்தா தான் போகும்னு. நான் கடவுளும் தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வருகிறதே, இதைத்தான் நம்ம பல முறை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோம். நாம் ஒன்றை நினைத்துக் கொள்கிறோம் இதுதான் சரின்னு, நம்ம அடியவர்கள் செய்யும் பொழுது பெரியவர்கள் செய்யும் பொழுது கிடையாது, நாம் பண்றதான் சரி, நான் நினைச்சதுதான் சரின்னு உன்னை நினைத்துக் கொள்கிறோம், தவறு. அதைத்தான் இந்த சரித்திரம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் இறைவன், அவனுடைய செய்கை நம்மாலே அறிய முடியாது, நம்மால உணர முடியாது. அவனுடைய தன்மை எது இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளு, அவன் செய்வது சரின்னு இருக்கணும் இல்ல கிடையாது. மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து என்னை வருத்தல் நன்றா, அப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் சாகுறேன்ற. இப்போ இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்துல எடுத்து சென்று இவர் சொல்லுகிறார், இறைவன் ஆதலினாலே நீ அங்கே சென்று அவருக்கு அந்த சூளை நோயை நீ தீர்த்தாட வேண்டும் என்று. உடனே என்னாலே நடந்தது என்று பதறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடனே கிளம்பி வருகிறார் திருவாரூர்ல இருந்து. ஆச்சுப்போ அவன் கட்டப்படட்டும், என்ன சொன்னானா படட்டும்னு சொல்லல, ஆஹா என் காரணத்தினால எப்படி பண்றாரு, நான் தப்பு பண்ணிட்டான்ட்டு ஓடி வருகிறார். வரும்பொழுது இவர் அவர் வருவது கேட்ட உடனேயே இவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது.

0: தன்னுடைய வாளினாலே குடரை கிழித்து இறந்து விடுகிறார் ஏர்கோன் கலிக்காமனாயினார். இவர் மனைவி யாரும் இறக்க நினைக்கிறார், ஆனா அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், இல்லே இவர்கள் வந்து அங்கே வந்திருக்கிறார்கள், மறிவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்து பின்னும் கணவர்தம் செய்கை தன்னை கறந்து காவலரை நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம் என்ன. இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது, அழக்கூடாது, இதை பற்றி பேச வேண்டாம் என்று கணவர் இறந்ததை மறைத்து கறந்து மறைத்து தம்பிரான் தோழரான அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவர் வணங்கி வரவேற்று உபச்சாரம் செய்கிறார். அவருக்கு மனசு கொள்ள இல்லை, நான் அடியவரை பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார். இல்லை இப்போதைக்கு இல்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார், பரவாயில்ல நான் போய் பார்க்கிறேன் சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே வரும் பொழுது இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அந்த வாளை எடுத்து தான் இறக்க வேண்டும், இது என்னது, என்னாலே இறந்தாரே, அடியவர் இறந்தாரேன்னு வருந்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறக்க நினைக்கிறார். இறைவன் அருளாலே சூலையும் தீர்ந்தது, மீண்டும் உயிர் வந்தது. கலிக்காமநாயனார் தடுக்கிறார். இப்ப ரெண்டு பேரும் சரியானது, இறைவன் இரண்டு பேரையும் சேர்த்தான். இங்கே அந்த சரித்திரத்தை மற்றவர் வணங்கி வீழ வாடினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகளால் பணிந்து வீழ்ந்தார். அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் பொற்றிட மலரில் மாறி பொழிந்தனர். ஊலம் போற்ற என்று சொல்லும்படியாக இருவரும் ஒருவரை ஒருவர் நட்பு கொண்டார்கள், இறைவனை பணிகின்றார்கள். அந்த நாளன் என்று சொல்லும்படியாக அங்கே இறைவனை பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நள்ளிருள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏர்கோரான் மலரடி என்று சேக்கிழார் பெருமான் பாடுவார். அதற்கு பிறகு நட்பு கொள்ளுகின்றாராம் ஏர்கோன் கலிக்காம நாயனார். இந்த சரித்திரத்தை அப்படியே சொல்லும்படியாக மாலரியா நன்முகனும் காணாமலையினை நாம் போனறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேஜும் மாறு பாலூர் தேன்வாய் படிதி கடைத்திரவாய். என்ன கடை? உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த வஞ்சகம், உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும், ஒதுக்கிவிட்டு மனக்கதவை திறக்க வேண்டும். மந்துன் கடைத்திரவாய் அவன் எப்பேற்பட்டவன், ஞானமே விண்ணே பிறமே அறிவறியான், யாராலையும் அறிய முடியாதவன். தூது போனான் பறவை பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் இல்லையா, அங்கு போகும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வந்தார்கள் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய சரித்திரம் நம்ம சுருக்கமாக பார்த்ததுனால தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொன்னார். பறவை மனை பறவை நாச்சியார் திருமனை அந்த வீடு கைலாசமாக ஆனதுன்னு சொன்னார். அங்கே கைலாசமாக மாறினதா, அப்படி எல்லாரும் அந்த இடத்துல சேர்ந்தார்கள் என்று அங்கே பாடுவார். அப்பேற்பட்ட தன்மை கோலம் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலம். என்ன கோலம்? கிளவேதியனாக வந்த கோலம். மீண்டும் தேவாதி தேவர்கள் புடைசூழ கங்கையை சூழ்ந்து பறவை மனைக்கு அங்கே அந்த நள்ளிரவிலே தன்னுடைய திருப்பாதங்கள் திருவாரூரிலே பட நடந்து சென்று நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஒலவெடினும் உணராய். நீ அப்பொழுது இறந்து கிடந்தாயம்மா நாயனாரே ஏலக்குழலி. அதன் பிறகு நீங்கள் நட்பு கொண்டீர்கள், யார சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே நட்பு கொண்டீர்கள், ஆன காரணத்தினாலே உண்மை அன்பு கிடைத்தது, அது ஏலக்குழல் என்று சொல்லும்படியாக ஏலக்குழலி பரிச்சயலோர் எம்பாவா என்று இங்கே நமக்கு ஒரு பாடத்தை சுட்டிக்காட்டுவதைப் போலவே ஏர்கோன் கரிக்காமநாயனாருடைய சரித்திரமானது இங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கிறோம். மாலரியா நன்முகனும் காணாமலையினை நாம் புலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேச்சுவென்று இந்த பேச்சாகட்டும் எந்த பேச்சாகட்டும் எந்த புத்தகமாகட்டும் எந்த அனுபவம் யார் சொல்வதாகட்டும், இறைவனை அடைவது என்பது இறைவன் அருளினால் மட்டுமே கிடைக்கிறது. இறைவனுடைய தன்மையை நம்மாலே அறிய முடியாது. அடியவர்களை சிந்திப்பதும் அடியவர்களை வந்திப்பதும் இறைவனை போற்றுவதற்கு சமமானதாக இருக்கின்றது என்கின்ற மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்துவதாக இருந்தது. ஆக ஏர்கோன் கலிக்காம நாயனார் அவருடைய திருவடி பணிந்து நமக்கும் இறைவன் நல் அறிவு கொடுக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு முடிக்கின்றோம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.